0: ஜாபபலா
1: சைபால்
0: நடுவுல தாமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிராலுகா மீ ஆரோக்கியானிக்கு ஸ்ரீ அபிலாஷி சைபால்